அடிச்சது காத்து தப்ப இருக்கிற தசைய பாத்து அதுடிக்கு தேட்டு தப்ப ஒதுக்கிற முட்டி என்ன பாத்து அழகல ஹாட்டு என்ன இழுக்குது அவளோட சேர்த்து மனசுல பூட்டு அதை உடச்சிட்டு நுழைஞ்சிட்டானே.

0: Rakita 107.9.
1: Kita dadah tanggo final authority layu jaga inga setakul biarang.
2: விடியாதே இருளில்லன்று அமையாதே ஒளியை கண்டு இசைமேலே வரியை கொள்ள இருப்பிடமே சொல்லியாய் கொண்டு ஆங்கார கவிதை செய்ய அரசன் தலை நின்றான்.